கிருபான் கல்கிதர் சுவாமி தான் ஸ்ரீ கிருகோபிந்த் சிங்கி மா.